0: தொழுகளை வாழ்கிறேன்.
1: ஓ யெஸ் ஓ யெஸ்
0: சார், ஐ திங்க் நவ யூ நீட் திஸ் ஷாம்பு.
1: வை நாட், வை நாட்.
0: ஓ சார், இன்சே மிலியே, இஜி ஹமாரே மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் கே இன்சார்ஜ் ஹே மிஸ்டர் பேர்வி லால், யானி கி மிஸ்டர் பி லால்.
2: குட் ஈவினிங் சார்.
1: குட் ஈவினிங், குட் ஈவினிங்.
2: யே தேகியே சார், ஹமாரே பாஸ் தரே தரே கே நயே சே நயே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், யானி ஹர் சாஸ் யஹா மௌஜூத் ஹே, ஹர் சாஸ் யஹா பர் பிக்தா ஹே. ஹுசூர், ஆப் கௌன் சா சாஸ் பஜானே கா ஷௌக் ரக்தே ஹே? மேரா மத்லப் ஹே பேஞ்சோ, கிட்டார், சாரங்கி, தான்புரா, தப்லா, டோலக்.
3: मुझे आई मीन हर साज बजाने का शौक है, इट्स माय हॉबी.
2: वंडरफुल सर, वंडरफुल. वो तो हुजूर के चेहरे से नजर आ रहा है कि हुजूर को हर साज बजाने का शौक है. और हुजूर को रिकॉर्ड सुनने का भी तो शौक होगा.
3: व्हाई नॉट, व्हाई नॉट.
2: तो सर, आप ताल, कहरवा, भैरवी, पाड़ी ख्याल, मैदानी ख्याल, तीन ताल, चार ताल, नैनीताल, मल्ली ताल पसंद करेंगे, या दादरा ठुमरी गजल के रिकॉर्ड पसंद करेंगे, या फिर आप फिल्मी गाने?
3: झुमका गिरा रे पप्पा रे,
2: जैसा कि कल जो मेरा चौपाटी पर आगमन.